0: ஐயா வணக்கம்.
1: வணக்கம்ப்பா.
0: சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போயிட்டு இருட்டிடுச்சு,
1: அங்க
0: இடம் கிடைக்குமான்னு காலையில கிளம்பிடுவோம். இவங்க லீலா, என் தங்கச்சியோட ஃப்ரெண்ட்.

0: சிட்டு விழுந்தாலியா? நீங்க போக தம்பி, நாங்க பாத்துக்கிறோம்.
1: சிட்டில இந்த மாதிரி யார் வீட்டுக்கு போய் கதவு தட்டி நைட்டு தங்கலான்னு கேட்டா போலீஸ் கூப்பிடுவாங்களே. ஏன்னா அவங்க எல்லாம் இங்க இருந்து யோசிப்பாங்க, இவங்க எங்க இருந்து யோசிக்கிறாங்க.

0: தங்கனை உணரட்டே, மேக வசந்தம் புலரட்டே.
1: உணரட்டே
0: நிறைய தங்கனை நிறையட்டே, ஹரித விப்ளவம் படரட்டே.